0: 年比我改的东三个民间版的呢错过那杨州年成功我跟了个龙产等个错过相亲这么这年都接受不了可你今年这个几个的见比得出了几个人给他东连才得这个记得咱东西比连才得一呢那也那点个连才里总这个把等到怎么把这黑到这么一呢但是这个人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的yang ni sewain retna chi war kum dani mtentong wa ge go de terde terang ge dan si kendo ge ka prende nga chi ngi san den sha chue la ya pyeong chip drama chu de moi na
1: demo
0: retna terang sha wa ge te song thone nga chu ta tong ge kram de phem no thoman dan hyang thap ban tu ju che si wa yin tena terang nga chu ge rang sing ge san ne mong che khin de da kang ba jin dan da na charang ba jin de da thang sun dan du tena za tu sa kan de ta ta nam sin do kan da re
1: ཁྱི དང ར སླ སོ ཁྱི དང ར སོ ཁྱི དང ར སོ ཁྱི དང ར སོ ཁྱི དང ར སོ ཁྱི དང ར སོ ཁྱི དང ར སོ ཁྱི དང ར སོ ཁྱི དང ར སོ ཁྱི དང ར སོ ཁྱི དང ར སོ ཁྱི དང ར སོ ཁྱི དང ར སོ ཁྱི དང ར སོ ཁྱི དང ར སོ ཁྱི དང ར སོ ཁྱི དང ར སོ ཁྱི དང ར སོ ཁྱི དང ར སོ ཁྱི དང ར སོ ཁྱི དང ར སོ ཁྱི དང ར སོ ཁྱི དང ར སོ ཁྱི དང ར སོ ཁྱི དང ར སོ ཁྱི དང ར སོ ཁྱི དང ར སོ ཁྱི དང ར སོ ཁྱི དང ར སོ ཁྱི ཕྱད མམ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གས

大哥就是话罗罗呀的，哈容易拉一藤把就来拿藤把，弄啊拉一藤把就光我那个那弄啊，但这个好穷啊，这个光我那个够的的，哈容易我下马呀，这个马只可够的，大一了下那这个南山也够的，大藤上那这个马都可足的的。Haro nga la yin tan ba zu le na tan ba dung la yin tan ba zu kong ri se ya ya dung ta tu kong ri zu si gi kong sang shu zi Hala ye mil ja zung zu na qi ja to ni ta yil sha na zu to mil ni ya gu ri ta tan sang na zu ta sang ka tu ri zi